இலகில அப்டேவுடேட் சக்சவுன் எலமன் தாம்னு சொல்லி குகா ஜுங்னியூட்டாலாக்ஸ் மயோ கேக்கியாங் நியூட் உனிக்காட்டில்லிகுட் சானியாப்டிகு